0: வலியோருகுமார் லாய் தூரி இறங்கி பாமாரூரி சமிதோருமார் லாய் தூரி இறங்கி
1: லேத்தா ஜெய் ஜோரே தில்லோ தேவத்தா ஜெய்.